ཁོ་ཆུང་མ་དེ་སེ་ཡ་ཏིན་དེ་སེ་ཡ་མེ་བ་སུམ་པ་ཏེ་ཝང་པོ་ནུ་པ་ཤོ་བེ་ཁེ་གེང་གོ་ལ་ཏ་ཅུང་གོ་བ་ཏ་ཏེ་ང་རང་ཅུ་ཁར་ཤེ་དེ་ཡོར་ཏ་ཁོང་ཅུང་ངོ་ཅེན་ཏ་གེང་གོ་དེ་པུག་སིན་ཆར་བ་ཏ་གེང་གོ་ཁོ་རང་ཅུ་ཁེ་ཝང་པོ་ནུ་པ་ཤོ་བེ་ན་ཁོ་རང་ཅུ་ལ་ཏ་ཏ་ཅུང་ཅིན་ཡེ་ཐུ་ཁོ་སོབ་ཏ་ཏ་ཏི
rangjo zanzu ne chimchen ne mixe ke chimchen yi basa de de xia de de ren ke nga rangjo to ye ke na za ti ki jian ji sa ba su xian ju de de to ti ka re xie de du sa na ne ne gen go su de da ya na bu su de de da jong ti ne me de ne nga rangjo xi de mang cho ke da rang xi ge zanzu tun zu kon zu ke de la ji mixe ke da jong qia da ten de ke yu ba pe pe ba ta de na sa sa ba ten de ji chong ba re su to da nga ba de ka re su na nga rangjo mi ke ki chin cha tin da ane nga zu cha chi gan la da ngui bo me bi ki ju no tun zu la song jiao kan de che gu yu me di go la ane se bo da ni nga la den bei yu le da ten ling ge yang ji song jiao che che bi go la yang ten de ke se bo chung yu ba da tu ba ti ka ri de su na ta nga zu ki de ten ba jiao che bi ke ten de cha ju bei yong du ane mi xian la ne ze chung bu na ta la gen ki mu go ba da ti xie de ta ka ri xie or zhen ben cha bu na mi ji chu nang chong ji ane ta mi ji chu nang chong ji ti jiu bia da ya na mi ni ji jia li shou zhe shou ji ten zhe ki jian la mi xian da ji ge gang tong ji bu da ten zhe gang tong ji bu da mi jiu bia ten zhe ke cha ju bei bei ko ren nang tu mi xian da la an ni chung gu sui bei na ti gen zhe ki ma guo ba ten zhe ri xia da yin na ti na ya ngian ba ji ji gang tong ji bei na da ya ti na chu yu ju ma re da sun ba ti dun ba ti ka ri du su na ti ngan zu ke si ngan ke mang tun ke tan da ji ke zha mang chang ke ji zha tong na la ten bei yu re 都是一个推出一个落地落松的样子的，因为嘛，它落地是啊，它落泥是啊，这些的，对吧？它结巴的卡的都是那第三把的下，第卡的是那把它几落冲冲干了，落那马松空了，那米去，都是落嘛些，它几这这这不它真不结巴，等这个差距的落那冲冲干了冲吧？咦，大概就是马些些，它说是落那呀，它米落那轮接，那提许多接球的。 他提过了，可是被要不是像俺们做地南路，俺做等的，现在年年去，嗯，跟俺这个提过了，给这制度，那，这个这边呢，可能是我们老早几个月被说不着的多，他这点被这制度的提就嘛许多家出事，这唐伯提起，但你把提过来，就拿当王过去，但等等俺做俺做忙，忙做个什么事啊？这唐伯提，那记者东西，你把提就拿当王过。 他提过了，俺们样，等着解决点吧，东西都提提，可是呢，你们这南路去三路去吧，提可是些多少呢？他就，多多去写别那边去那看吧，俺，嗯，嘎巴达咖啡看吧，人家俺那提提可是啊，再说几个月吧，对吧？再说几个月，俺那个咖啡给俺那再说，可能看吧，再说去那个就不叫等着拿去就嘎巴了。 啊，隔壁去看病的下级隔壁的陪住当吧，他听着就来写有事的，提过了，俺那看着就去跟去个有没有吧？提过三百多，他提过了三百岁下，啊，你把提卡是那当俺做提的，当的王松给他王家松说了吧，卡贵吧？提卡的写的说那俺做提的下，他当的三千给嗯，跟张连别给王家写就了吧，三千跟张连别给王家。 三级跟张连别王家提过了，俺那他的提过了，他领个芒果中心南路了，第九道钱包了，当下，本下边呢，提那俺妈那他等的三级给陪住当阳去陪住当阳王家提俺妈那爹妈下嘛就是啊，他等做俺那买不水多，他提南路了，三级跟这两边给王家等做去俺那马扎姐姐带票吧，当阳那现在给王家等的三十七下，但三十七不得学过学不起了吧？ 什么的，看来是那，他让俺住在边上的，俺让住在阿忠五部去当王，但俺住康巴也新差别去，也新成就成就去康巴叫了吧？第一个当王，他了一万七七他过了，那样呃十呃就算下，但十八的看来是都是那，俺那俺让说第三康巴的就嘛陪住当，但老东区说了吧，老东区连差不许过，俺那让过去。 但人过去，等到推出的让入当下去，等这去，那啊，成了那蛋白质下。但现在听那卡的些都说那，那提过去，那嗯，准备去做上去，那说是健康过些了些。但听他那个了，个里全部就没那十多，等到成了开发，等说些别那，卡的是那，那就嘛做上通过气血了，那那牛不得吃素的，人吃的个，俺们我就这是吧？俺谈到就嘛，他卡的是俺让做的康贝过去，等到。
车的跟他那忙住住的，那车忙那些，那学校车等住周边，那俺学校蹲老蹲住嘞，差不多很多程度就很多车。